கல்கி உன்னை பார்த்து நேரம் மாத்திர கல்கிக்கு பார்த்து ஒரு ரே பண்ண சத்திய கோலம் பிரேம பாடம் பர்ம ரோஜ பிள்ளை பொருளை மனமா பசாரா.